ஜாசுக்கும் முனிவர் ரட்டை சுர் நறுக்கறேன் விழா சோசுக்கு சஹஜே பாயியே சதுகுரு சங்கதியா ஏக ஜீவ ஹை ஏக நாம ஹை ஏக ஹை சாஹிப் பியாரா.